முத்தஜ்ஜபாளுனது அஜ்ஜனப்பங்கண்ணாய்ச்சி இக்கோழி நடுனது மூந்து தர ஐந்து மனை கட்டி பாழிச்சி அந்து முந்து மனை மடுக்க மனை ஒத்த பிறந்து முந்து மனை கண்ணுவா நாலு கட்டுற மனந்து அந்திஞ்ச மடக்க மனை அழையில் இந்து கொடுகிறா ஐந்து மனை கொடவட நடப்பு நில மறக்கத்தே பாழுனக்க கொடவங்க அதுல பெல பந்தொம்ம நோட்டு நீ அந்த நேத்தித்து இந்து பண்டேக்கு ஐந்து மனை பத்தி பந்து பக்க பொற கடந்து பா கல்லோடி பத்தி பா ஒக்கத்துற ஆதி நில கை தொத்து பா கக்கட்டுற கல்லுரா.